0: தம்
1: ஐயோ
0: தம் அரே தம் தம் தம் ரோக் ம்ரும் ம்ரும் ஞாயே
1: பல பல பல வர ரே பல பல பல வர ரே.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜிமி ததிமி தஜ்ஜனு தத்த சரித தனத்த